0: ஆர் மே பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
0: பியோம் சுன்கிரே வேர் குவாரோ
1: பிமார மே பாச்சோ
0: பிமார மே பாச்சோ
2: யுவான் லாங் யூ பீ டு டெல் ஆ லோகா காமு பெனே
1: இடியுனோ ஆர் ரேடியோ.

0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ
2: மிஸ்டர் பெரி மியூசிக்
3: கோப்டக்
2: டாப்பிங் ரெக்கார்ட்ஸ்.